பொங்கிட்டோ நீ குடுக்குண்ட எல்லி, பொங்கிட்டோ நீ குடுக்குண்ட எல்லவாரி நாராயணாவை தேங்கினக்கா குச்சுலை ஆப்மான பெண்ட குண்ட எல்லவாரி உங்கு சிந்தவனு.